முதல் பொம்பளை சேர்த்து அந்த வேணும் கூட கொள்ளுங்க. முதல் பிச்சு காட்டு முதல் பம்பா போய் முதல் பம்பந்தாலும் முதல் பிச்சு அப்படிதான்

நாலு மங்கன் சரவத்தில் மன்னன் ஹேல் போகுது மஜ்ஜிகளெல்லாம் வல்ல குரோ பண்ணே வல்ல மோட்டு போய் மஜ்ஜிகளுக்கு கண்டமாக்கெல்லாம் சலங்கராக்காய் சவுதி சுடகரி சாப்பிட எல்லாம் சென்னார் கம்மி கட்டுகள்லாமே.

சரி, என்பால் சில பொங்கலை விளையாட நெம்பகலி தந்த பொங்கல் எதன் யார இசை முடியும் கொடமி நான் வீட்டை ஒக்கலை ako sunu tay wana gadal holingal hen ko yowel do kele fa na yitti maja sumi hori do mi jo xari jotu gi yaaya bonnani mbolo brad bonnani